தரிக்கட்டும் தரிக்கட்டும் தரிக்கட்டும் தரிக்கட்டும் தரிக்கட்டும் தரிக்கட்டும் தரிக்கட்டும் தரிக்கட்டும் தரிக்கட்டும் தரிக்கட்டும்